ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா.

பூஜா, தூக்காதே வேற எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

ராஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா அ ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா அ கூஜா.